பயங்கின அம்புரமு அமுருசி அக்கி குக்கு அசாமலவா ரீனனா ரீனன்னா ஹூ இஸ் லைக் கம் டு மீ ரீனனா பேஜானு பேஜானு பேஜானு பேபி அவோ பியா மாவு சாசுமா யாசோ வலவாட்டி மாயா